0: ஜாமத்தின் உமிழத்தேன் சச்சிச்சிட்டு வளர்ந்தார் கூழ் மாதால் கொன்று மறைக்கு மறைஞ்சேன் கொழுமை ஒழுவுறா மறக்க பொருட்டு வந்துருவோமலா சிச்சிட்டுனா மறக்க பெறுவாரா.
1: Tom Forrest and Ruby Miles on Triple J Drive.